0: அத்தனை ருபியா ஏதோல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவின் ஏடிவியின் ஹோதம்
1: திரீஸ் ஆகஸ்ட் இன்ஜினியர் உங்க துவஸ்ட்.

0: قال رسول الله صلى الله عليه وسلم خير الناس من طال عمره وحسن عمله رواه الترمذي
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவியே மீஸ்தகும் குரே எம்மே ஹே மீஹகி ஏனாகே உமுரு திகுமாயகு ஏனாகே அமலு வெஸ் ரங்களு மீஹாய்
2: மீ திவிஹராஜே கடு ஹங்கடி ஹதா வெஸ் மினட் கமிங்னஸ்தனி மிரே கிஷானமா தொகுத்கே பங்கியா பங்கிதுவா
3: الله أكبر الله